0: ma bi o wure
1: ah
0: ta ba gun eki e bi o mako
1: ah
0: mo gun be si bara
1: ah
0: bi o mako
1: ah
0: mo bo wa gun do na bi o wure bi o mako
1: ah
0: akwa bi gi o bi o wure
1: ah
0: ma so atoko wa bi o wure
1: ah
0: an wa ke bo go si
1: ah
0: bai be si bi o wure